0: சக்தியின் நாட்குறிப்பு.
1: இன்று மே மாதம் 18 2026 திங்கட்கிழமை வத்தளை உணுப்பிடிய அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இம்மாதம் 21 ஆரம்பமாக உள்ளது. தென்கோவை திருவருள்மிகு கற்பகப்பிள்ளையார் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவம் இம்மாதம் 27 புதன்கிழமை அன்று காலை 10 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் விழா 2026 இன்றைய தினம் பாக்குத்தண்டல் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. மட்டக்களப்பு பெரிய கல்லாறு அருள்மிகு ஸ்ரீ கடல் நாச்சி அம்பாள் ஆலய வருடாந்த வைகாசி திருச்சடங்கு விழா ஜூன் மாதம் 1 ஆரம்பமாக உள்ளது. இதேபோன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறவுள்ள சமய சமூக கலை கலாச்சார பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நான் குறிப்பு தபால்பட்டி இலக்கம் 75 தேபானம பன்னிப்பிட்டி என்ற முகவரிக்கும் 0738384 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
0: சக்தியின் நாட்குறிப்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: 35 வயசுக்கு மேலண்டா கட்டாயம் வருஷத்துல ஒரு தடவையாவது ஃபுல் பாடி செக்அப் பண்ணிருங்க. கொலஸ்ட்ரால், சுகர், பிளட் பிரஷர் இதை தவிர ஏதாவது பரம்பரை நோய் இருந்தாலும் அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்களும் அவதானமா இருக்கலாம்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.

0: வாகனத்தை ஸ்பீட் ஓட்டுறதுன்றது திறமை இல்லை, வாகனத்தை மிதமான வேகத்தில் ஓட்டுறதுதான் புத்திசாலித்தனம். மிதவேகம் மிக நன்று, அதிவேகம் அதிக ஆபத்தை கொடுக்கும். வீதி விபத்துக்களை முற்றாக தடுப்போம்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: நேரம் 6:49 ஆகியிருக்கு. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. காலையிலேயே நம்மளுடைய லட்டூஸ் கிட்ட லட்டு சம்பந்தமான ஒரு கணக்கு கொடுத்திருந்தேன். பா என்னமா எல்லாரும் கணக்கு போட்டிருக்கீங்க. சரியான விடை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிடவா. பிரபாகரன், பிரதீக்ஷா, வாழைச்சேனை, கலபோடை சேர்ந்த சத்யா, யாழ்ப்பாணம் ஜாஸ்மிகா, நொச்சிமுனையிலிருந்து ஹரிஷ்ணி சரியான விட சொல்லியிருந்தாங்க. உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு கிளியரா இல்லாதால உங்களோட வாய்ஸ் மட்டும் நான் பிளே பண்ணல. உங்களோட சேர்ந்து வேற யாரெல்லாம் சரியான விடைய சொல்லியிருக்காங்க, எப்படி அந்த விடைய எடுத்தாங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனோடு நம்ம குட்டீஸ் இப்ப நம்ம கூட இணைந்து கொள்றாங்க. குட் மார்னிங். கொஞ்சம் இருங்க, நம்ம திருப்பி பேசுவோமா? குட் மார்னிங் சொல்லுங்க, என்ன சரியான விட?
3: வணக்கம் அக்கா, நான் வட்டகொலையில இருந்து பவிஷான் பேசுகிறேன். அதற்கான விடை வந்து அண்ணனோட்டையும் தங்கையுடையும் கூட்டணும் அக்கா. கூட்டினால் 44 அக்கா. 44 இரண்டால் பிரித்தால் அக்கா 22. தற்பொழுது அண்ணன் இருக்கும் லட்டுக்கள் வந்து 28. 28 இருந்து 22 கழிக்கணும் அக்கா. கழித்தால் 6 அக்கா.

0: பச்சை கிளி பச்சை அம்மா.
1: நீங்க செய்யற முயற்சி எல்லாம் வெற்றியா முடியும். கன்னிராசியான்பர்களே, கோபத்தை தவிர்த்துக் கொள்றது நல்லது. துலா ராசியான்பர்களே, எதிர்பாராத நன்மை கிட்டும். விருச்சிக ராசியான்பர்களே, பண உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். தனுசு ராசியான்பர்களே, ஊருலகமே உங்க புகழ் பேசும். மகர ராசியான்பர்களே, சுகம் தரும் செய்தி காத்திருக்கு. கும்ப ராசியான்பர்களே, சில இடங்கள் அமைதியா இருக்கிறது நல்லது. மீன ராசியான்பர்களே, பொறுமை அவசியம். சுருக்கமா பலன் கப்பமா, மேஷம் நலம், ரிஷபம் சினம், மிதுனம் உற்சாகம், கடகம் நுழைவு, சிம்மம் முயற்சி, கன்னி சினம், துலாம் நன்மை, விருச்சிகம் உயர்வு, தனுசு புகழ், மகரம் சுகம், கும்பம் அமைதி, மீனம் பொறுமை. இளராசிக்கு சுருக்கமாவும் பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
0: பச்சை கிளி பச்சை அம்மா.
2: பொறுமை பொறுமை பொறுமையோ பொறுமை அப்படின்னு நமக்குள்ள நாமளே சொல்லிட்டாலும் கானா சில பல விஷயங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட உண்மைக்கு சொல்ல போனா பொறுமையே கிடையாது. அதுல ஒண்ணுதான் இந்த தலைக்கு டை அடிக்கிறது. முன்ன காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஹெனா பவுடர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கி தலைக்கு அப்ளை பண்ணி அப்படியே ஆடாம அசையாம சில மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அது முடியுமான்னு சொல்லுங்களேன். அவ்வளவு தூரம் நம்ம எல்லாருக்கும் பொறுமை இருக்கா? டைம் இருக்கா?
3: டைம் இல்ல மெயினா. அதனாலயே பொறுமை இல்லை. இந்த டைம் இல்லாத காரணத்தால இந்த ஹெனா பவுடர் போட்டு டை அடிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய தலைவலி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது புதுசா நாங்க ஒரு விஷயத்த சொல்ல போறோம்.
2: செக் பிளாக் ஹெனா ஏர் கலர் லிக்விட். இது 10 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு யூத்ஃபுல்லான லுக் நமக்கு கொடுக்கக்கூடியது. நம்முடைய நரைமுடிகளுக்கு டாடா பாபாய் உடனே சொல்லிடலாம். 100% அமோனியா அற்ற செக் பிளாக் ஹெனாவை இப்போ நாம 130 ரூபாய்க்கு வாங்கலாம்.
3: சரி, இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். இது பிவைடி தொடர்பானது. பிவைடியை பொறுத்தவரையில் இப்பொழுது நீங்கள் ஒரு அரசாங்க ஊழியராக இருந்தால் உங்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு பிவைடி தயாராக இருக்கிறது. இந்த பிவைடியினுடைய வாழ்நாள் சேவைக்கான கௌரவம் அப்படின்னு பாக்குற நேரத்துல நீங்க உங்களினுடைய வாகனத்தை இப்பொழுது மாற்றவோ இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறீங்க, ஒரு புதுசா வாகனம் வாங்கவோ பிளான்ல இருந்தீங்கன்னு சொன்னா இன்றே பிவைடிக்கு போங்க. அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து லீசிங் வசதி எப்படி எடுக்கிறது, அதே நேரத்துல இன்சூரன்ஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு என்ன தீர்வு, இது எல்லாவற்றுக்குமான ஒரு சிறந்த ஒரு தீர்வை நீங்கள் பிவைடியில் பெற்றுக்கொள்ளலாம். பிவைடி வாகனங்களை பார்க்க இப்பொழுது பிவைடி காட்சியர்களுக்கு போங்க.
2: வணக்கம். தாய்கும் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க ஒரு வெல்டிங் ஷாப் வச்சிருக்கீங்க, அங்க நீங்க வர்க் பண்றதா இருந்தா உங்களுடைய தயாரிப்புகள் என்னைக்குமே தி பெஸ்டா இருக்கிறதுக்கு மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட பயன்படுத்துங்க. அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கக்கூடிய மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட பொறுத்த வரைக்கும் சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ், இது அனைத்துக்குமே உறுதியான வெல்டிங் ஜாயிண்டை வழங்கக்கூடியது. உங்கள் எதிர்கால வீட்டை சரியான இடத்தில் அமைத்திடுங்கள். வத்தளை நகருக்கு சில நிமிடங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் அருகில். இப்போது 1.5 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்து மிகுதியை 40 மாதங்களுக்கு தவணை முறையில் செலுத்திடுங்கள். பிரைம் லேண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் வணிகத்தின் முன்னணி. மேலதிக விவரங்களுக்கு 13-22 அழைக்கவும்.
4: புதிய தயாரிப்புகள் குறைந்த விலையில் இப்பொழுது கீழ்ஸிடமிருந்து 100 கிராம் பூசணிக்காய் ₹11, 100 கிராம் புளிவாழைப்பழம் ₹9, 100 கிராம் நடுத்தர இறால் ₹189. கீழ்ஸ், புதியவை குறைந்த விலையில்.
5: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ட்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.

0: காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்
2: சிக் பிளக் ஹெனா ஹேர் கலர் லிக்விட் மென்மையான வசதியான மற்றும் மலிவான விலையில் இப்போது வரும் 130 ரூபாய் மாத்திரமே
3: வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு பிளான்ல இருக்கிறீங்களா அவசரப்பட்டு உங்களோட காசை நீங்க இழந்துடாதீங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையில பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக உங்களுடைய பயண ஏற்பாடுகளை செய்யுங்க போலியான வார்த்தைகளை மட்டும் நம்பி உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிடாதீங்க
4: வழங்கியது வணக்கம் தாயகம்